0: லிசனிங் டு ரேடியோ சுனோ 91.7 கத்தர்ஸ் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன். கேட்டு கேட்டு கூட்டு விடாம்.
1: அதே என்ன பர்த்டே செலிப்ரேஷன் அந்த செலவு ஏண்டே?
2: ഏതായാലും ഹീറോ ഒന്ന് മാത്രം.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدنا الوسيلة والفضيلة، وبعثه المقام المحمود الذي وعدته، إنك لا تخلف الميعاد.
1: All hits all day. This is Radio Sunno 91.7 FM. Qatar's favorite radio station. கத்தரிலே ஷாப்பிங் பிரேமிகள் ரெடியிலே ஈ வீக்கெண்டில் நெஸ்ட் ஓயில் கிரேசி ஃபிகர்ஸ் ஆஃபர்ஸ். நெஸ்ட் ஓயில் நின்று இப்போ 5, 10, 15 கத்தரியாலில் ஷாப் செய்யா. வெளிய ஸ்பேஸில் நிறைய உற்பத்தங்கள், பூரிபாகம் ஐட்டம்ஸும் 5, 10, 15 ரியாலில் வாங்க. ஈ ப்ரமோஷன் September 10 to 13 வரை மாத்திரம். வீக்கெண்ட் ஷாப்பிங் நெஸ்ட் ஓயில் நின்று மாத்திரம். നിങ്ങൾക്കായി മാത്രം ഒരുക്കിയ മികച്ച ഓഫറുകളിൽ നിന്നും തിരഞ്ഞെടുക്കൂ. ഇപ്പോൾ തന്നെ ഒരിഡോ ആപ്പോ അല്ലെങ്കിൽ അടുത്തുള്ള റീറ്റെയിലറെയോ സന്ദർശിക്കൂ.
2: ഹായ്, ഞാൻ ജോജു ജോസ്.
1: യു ആർ ലിസണിംഗ് ടു
2: ഖത്തറിലെ ഫേവറേറ്റ് റേഡിയോ സ്റ്റേഷൻ റേഡിയോ സുനോ. കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂട.